அரங்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 98.2 மெகாஹெர்ட்ஸ் 96.6 98.2 ஆகிய பண்பலை வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரங்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வணக்கமாக காலைதோறும் இதே சேனல் உங்களின் வழக்கங்கள் விருப்பமான இனிய பாடல்கள் நாம் அன்புடன் வழங்கிக்கிட்டோம். இன்றைக்கு திங்கட்கிழமை ஜூன் மாதம் முதல் தேதி. கடவுள் மீது கோபம் கொள்ளாதே, அவர் உனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லாதே. நீ ஏதேனும் முயற்சி செய்தால்தான் அவரால் உனக்கு உதவ முடியும்.

இன்றைய காலை சிந்தனை எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் வரும். அது சிலருக்கு கஷ்டங்களோடு கடந்து வரும். சிலருக்கு கஷ்டங்களே கடந்து பின்னார் வரும். தன்னம்பிக்கையோடு இரு.

வழங்கினால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழாம் ஆண்டில் மே மாதத்தில் ஒன்பதாம் தீரன்றுக்கு வெளிவந்த தமிழ் திரைப்படமாக படத்தின் பெயர் லவ் டுடே. இயக்குனர் பாலசேகரன் அவர்கள் திரைப்படத்தில் நடிகர் இளைய தளபதி விஜய் மேலும் நடிகை சுவலட்சுமி ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்களில் நடித்திருந்தனர். மேலும் இந்த திரைப்படத்தில் இசையமைத்தவர் சிவா அவர்கள்.

0: ஒருவர் செய்த உதவி சிறியதாக இருந்தாலும் அதன் அருமையே உணர்ந்தவர்கள் அதை மிகப்பெரிய உதவியாக கருதுவார்கள். Gratitude is the quality of being thankful and appreciating the kindness, help, and support received from others. It helps build strong relationships and brings happiness and peace to life.
1: Uya epdi irukare
2: avarku enna nalla irukaru onna paatha da pesanu unnaru
1: ha paatha pesuren
2: paatha pesada keliya
1: enna tha
3: arsaanga kitta varama poiruvaanga annikku nama pesuradha nama pesikiruvom
1: inna ya solringa
4: அவன்கிட்ட போய் இந்த சீட்டை கொடு, அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிறியா.
5: வேலு வேலைக்கு போன இடத்துல முன்னாடி கிழக்க மேக்க முடிச்சப்பா
6: சின்னதா ஒரு கார்டு கொடுத்துப்பாங்களே கவர்மெண்ட்ல காப்பீடு திட்டம்
1: அப்படி எதுவும் கொடுக்கலீங்க.
0: திங்கட்கிழமை ஜூன் மாதம் முதல் தேதி தொலைக்காட்சியில் ஆறாம் மணி வரிசையில் இரவு 9 மணிக்கு தேன் எனும் திரைப்படம் காட்டப்படும். மண்டே 1st ஜூன் MBC 6 at 9 PM தமிழ் மூவி தேன்.

0: உங்கள் விருப்பமான உங்கள் விருப்பமான தேதி சரங்கம் அதிகாலை தோறும் உங்களுக்காக உங்களை முழுக்க உங்கள் சுபயணம் 8 மணி வரை ஸ்டேச்சும் இன்றைக்கு புதன் மன்னிக்கவும் இன்றைக்கு திங்கக்கிழமை ஜூன் மாதம் 3 தேதி இந்த 2026 ஆறாவது மாதம் அதாவது ஜூன் மாதம் அல்லவா. அனைவருக்கும் இனிமையான நாள். நம்ம திஸ் மார்னிங் வண்டர்ஃபுல் டே.
1: Stay with RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Sayarangam.

அனைவருக்கும் எமது ஆரம் ஃப்ரீ வானொலியில் வழக்கமாக இந்த அதிகாலியில் வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வரிக்கிறோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். அம்மா அம்மா, இன்னைக்கு வீக்கெண்ட் முடிஞ்சது. இன்று மறுபடியும் இந்த திங்கக்கிழமை வந்து விட்டது. மேலும் ஜூன் மாதம் முதல் தேதி என்று, எனவே இந்த நாள் வகைப்பான நாளாக அமைய என் இனிய நல்வாழ்த்துக்கள். மேலும் எங்கு போனாலும் பற்ற வணக்க போகிய நான் சில இடத்தில் நமது நாட்டில் மழை பெய்கின்றது இந்த அதிகாலியில்.

அம்மா அம்மா புதிய மாதத்தின் முதல் விடியல் இன்றைக்கு நம்மை வரவேற்கிறது. இந்த அழகான ஜூன் முதல் தேதி காலை அனைவருக்கும் எமது வாழ்மொழிவானுடைய வருக வருக என்று அன்புடன் நாம் வரவேற்கிறோம். சரி, இந்த மே மாதத்தின் அனுபவங்களையும் பாடங்களையும் மனதில் வைத்து புதிய நம்பிக்கைகள், புதிய இலக்குகள் மற்றும் புதிய உற்சாகத்துடன் இந்த ஜூன் மாதத்தை வரவேற்போம் அல்லவா?

அவம் நிற்றைய தோல்விகளை மறந்து இன்றைய நாளை புன்னகையுடன் தொடங்குங்கள். சிறிய முன்னேற்றம் கூட பெரியவற்றுக்கான முதல் படியாக அமையும். மேலும் இன்றைக்கு காலை எழுந்தவுடன் நன்றி சொல்ல வேண்டிய மூன்று விஷயங்கள். உயிருடன் இருப்பதற்கு, நம்மை நேசிக்கும் குடும்பத்தினருக்கு இன்னொரு புதிய நாளை காணும் வாய்ப்புக்கு அல்லவா.

மகிழ்ச்சி ஆரோக்கியம் வெற்றி மற்றும் அமைதியை கொண்டு வருத்தம் என்று மனமாற வாழ்த்துகின்றோம். மேலும் வழக்கமாக நாம் சிறுத்தோடு மகிழ்ச்சியோடு தொடர்கின்றோம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.

many more happy returns of the day. இன்றுக்கு திங்கட்கிழமை ஜூன் மாதம் முதல் தேதி. அடுத்த படலை நாம் கைவிட்டு நோக்கி ஊரைச் சேர்ந்த செல்வினா சீனிவாசன் தனது பிறந்தாட்டி நம் அன்புடன் வழங்கிக்கிட்டும் அப்போ ஆனந்த அம்மா சித்தி லவினா லொவன் சீனிவாசன் ஆகியோரின் சார்பிலும் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் காற்றுபோன் வசிக்கும் திருமதி ஸ்வீத்தி மங்கப்பத்தி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணிவன் மாணிக்கம் அன்பு ஈஸ்வரன் மேலும் பாபு மகிமை ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு தமாக ஊரைச் சேர்ந்த திரு சிவன் நாயக்கன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி சுனிதா மேலும் பாலன் நித்யா ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு கொய்காட்சி ஊரைச் சேர்ந்த திரு சிவம் மம்பத்தா அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி அஞ்சலி அருமை மம்பத்தா அக்கா மேலும் சயான் மேலும் தத்தா திருவங்கடம் மேலும் மாயா வனிதா ராயன் மேலும் கந்திஷ் ஆகியோரின் சார்பிலும் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு பீத்தம் ஊரைச் சேர்ந்த திரு தெய்வம் மம்பத்தா அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அப்பா மாயவன் அம்மா வினோதா அத்தி ரஞ்சிதம் அத்தி ஃபிஃபி தி தேவி இராகினி மேனா நிவன் ரோஸ்வெல் வசிக்கும் விநாயகன் சுஜாதா அபிலன் மேலும் அக்ஷய் குணால் கியூபி வசிக்கும் அத்தி மணிச்செல்லன் ஆகியோரின் சார்பிலும் வட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த படனை நாம் சரிகா உச்சாமா மேலும் விதுலா பிரீத்தி சிவராணி பத்மினி ஷீலா மாயவன் குபன் திருவதி மேலும் ஆறுமுகம் மேலும் அஞ்சலி முத்துசுவாமி மேலும் லலிதா ரெனியோ ஐலண்ட் வசித்து வரும் ராயப்பன் முத்துசுவாமி ஆகியோருக்கு நாம் முடங்குகின்றோம்.

அமர்களின்றிய கலை நிகழ்ச்சியில் என்னுடன் இணைந்திருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த புதிய மாதத்தில் முதல் நாளை நல்ல எண்ணங்களுடனும் நேர்மறை ஆற்றலுடனும் தொடங்கியிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். மேலும் உங்கள் முகத்தில் புன்னகையும் உங்கள் மனதில் அமைதியும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் என்றும் நிலைந்திருக்க வாழ்த்துகின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.